ஹெனிமான திருமான சத் நீ தலைந்தே தாழ்னை ஒட்டி அதி ஒட்டி ஆசிரியாதி ஆசிரிய குரு கிரிம் நீ பாஜி ஆப் ஜி தாஜு ரிச் கீர்த்தன் கிருதி அஹம் யா சபதி பெட்டா ஜோ சத்ரு சச்சே பாஷா ஜி மகாராஜ் ஜினா ஜினா மை பவுலோ சபதி பெட்டா ஜோ சத்ரு சச்சே பாஷா ஜி மகாராஜ் ஜியோ சபனா தி லக்கி லாவுனி சடதி கலா பக்ஸ் நூ குரு நானக் நாம் சடதி கலா தேரே பஹணே சர்வத்தா